0: ரொம்ப நேரம் கூட இருக்க மாட்டேன்னு தோணுதான்.
1: பேசாம இடி செய்து நினைக்க வேணாம்.
0: எத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்த இந்த உற்சவத்துக்கு நான் கூட இழிக்க முடியாதுன்னு மனதை சொல்லுது. அண்ணா என்ன மறந்துடாங்க அண்ணா.
1: அழாது சேது, அழாது. நான் இருக்கில்ல எப்பவும்.
0: தெரியும் ஆனந்த,
1: சேது சேது போயிட்டியா? சேது போயிட்டியா?